ஐவன மிலுது இப்பிரேம தராமத்தும் தும் சிந்தரக இமாலி உமராம சந்திரா இமார ஸ்ரீ புத்தி நிப்பி புத்தி ஓய்கிவன் இசாதி மபம் இமாயாம் லான்கரினே ராம் லஞ்சத்ர பிஷாபு சஹி தராமரி லைஸ்ரேங் நுங்ஜிரேங் திங்கங் தும்பவு மரக்கயாத அவாபு கொங்காய் மயோ மேன்கிவன் புன்னமகசி இவாகி தோஸ் ஒயிரம்மேனே ஹே ராமச்சந்திரா நந்தி நரஜனோ மீகி மபோக் நத்தே சைகான் அதுகுமபா ஜகத்கி நாயோ ஒய்வனி இமான் லங்ஜகிப தோஸ் புன்னமகசி நாப்பியோ ngashidi iman nang buitam ma ta pammaga iman amrita pal amuk tang dilangi nang imare amrita shi nanau chingi usistani haidana hangoi gadrani he ramachandra Shri Rama Chandra Nakhali Ngashigi Numita Kaikoi Imari Mapamda Lairiba Patrava Budhi Pumnamak Patrava Pumnamak Asilog Thok Piragi Khandani Ma Masana Mamagi Amrita Panta Uvada Karamba Masana Hangoya Haibata Kharvagi Imagi Amrita Du Phangjarak Bol Upabon Kayada Shatluvagi Awaba Pumnamak Asikopangam Jagi நசா அமிர்த பங்கி ஹைதன மமாலி மபம் தங்கச்சரை அதுகுமவி இவியமயாய்மனா ராமசாகி மபம்த அமிர்த பால்லாங்கரே பிரிய பவானி துர்கா ஸ்ரீராமச்சந்திரி புங்கோனா அதுகுமப கைகோய் இவியமகி கட்பதலைரம்ப பத்ரவப்பும் நமக் அதோ இபுங்கோன லோய் நசிங்தோக் பிஹிபதா கைகோய் கயாதி மதி தமோயது சேங்ன ஸ்ரீராமச்சந்திரகி மபம்த மமித் அதும் மமித்தகி மபி சதும் சதும் சிந்தரக புங்கோ ராமச்சந்திர இமான நங்கோந்த தோஷ் கயா லங்கன்கரே ஜக சங்சாரி மனுங்க மசா ஒய்வ சிங்ன மமாத மபாத மயாமத லங்கிவ தோஷதி ஹயேங் மமான மபான மயாமன பெண்டிவ நுமித் அதுவத கோக்ஷரோ ஹைதன நான்பிவத கோப்ப கம்மிய ஹைதன இமான தா அதுக மசாரி மபம்தா மமா மபா ஒய்வ சிங்க லங்கன்கிவ தோஷதி நுமித் தான பாலிவ மகை கோப்ப கம்மிய ஹைனி ஹேரா இமான நங்கி நபம்த லங்கிவ தோஷ சிவு கரம்ப மத்தம்த கோப்ப கம்கதகி ஹராம் ஐதன ராம் மசாரி மபம்த தாப்பிரப்பா ஸ்ரீ ராமச்சந்திர நிமா புனமக்ஷி விதாத்தா மாகி நுங்கம் ஜக சங்சாரி மனுங்க லானிங்ப காய்நிங்ப கனா ஜீவன லைவன தே அதுவு நோங்கம் மமான விதாத்தான தங்கிவனா மதுத மாமாகி மராய் பக்த சும் தூ ஹைதன தங்கிவங்க ஹக்தனி நசா இமாத கரிகும்ப காந்த நுங்காய்த்தவ ஆசா அம பௌவ லைஹிதரே ஜனதி மதம் மதுத கௌசிலா மாதான மசாகி மபம்த தாக்கிரை புங்கோ ராமச்சந்திர ஹந்தகி மபோக்ஷிதி இமான நங்கு இஷா ஒய்ன அமுக் தங்கி பங்கிங்மதி அது ஹந்தகி உஹோ ஜன்மசிதி பங்கனி ஹைவ ஜனதி மதம் மதுத கௌசிலா மாதான மசாகி மபம்த தாக்கிரை புங்கோ ராமச்சந்திர ஹந்தகி மபோக்ஷிதி இமான நங்கு இஷா ஒய்ன அமுக் தங்கி பங்கிங்மதி அது ஹந்தக்கி உஹோ ஜன்மசிதி பங்கனி ஹைவ

0: அங்கதுதி அங்காங்கதுதி ஸ்ரீபிருந்தாவந்தகி
1: ஸ்ரீபிருந்தாவந்தகி
0: மமாகி மமிங்க யசோதா கௌ
1: யசோதா
0: மப்பாகி மமிங்க நந்தா கௌ
1: நந்தா
0: மமான நில்லமணி ஹாய்ன கௌ
1: நில்லமணி
0: மப்பான கோபால் ஹாய்ன தோ
1: கரியாய்
0: சக்கா சிங்க கன்ஹாய் ஹாய்ன கௌ